0: அதான் மிக கேது அனுபவம்.
1: Yes, that I number is 79508. 79508.
2: Thank you, sir. Appreciate it.
1: No problem.